கரிது நிகரி நிறுது சதத்த ககக்கு தத்த மோத்து தப்பாமதமா கமதமா கமபதப கமபத.